Kasie magarain. Tan kasi, vada kasi, kil kasi, mel kasi, tan madure pattanam avala pinande. காசியை வாழும் காசிமகராஜன், காசிமகராஜன் பெத்தடித்த கண்மணியே மதிதேவி ரேயனு தனக்கு சபரிக்கு வருகின்றார்.